திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் சமய உரையையும் சங்கீர்த்தனையும் கேட்கலாம். கோவிந்தா. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் சமய உரையையும் பக்தி பாடல்களையும் கேட்கலாம்.

0: மற்றும் திருப்பெருந்திரு நாளும் மருதாசலாடிகளார் வழி நடத்தும் திருக்கைலாயமரபு வானொலிந்தார்கள் வழிவழி பெருமாள் அனைவருக்கும் தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நேயர்களும் திருப்பெருந்திரு மாதமாதலிங்க ஒரு மாதம்
1: உடையானுடைய அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது அமர உகந்ததாக விரும்பும் திருவேங்கடகிலேன் இறையல் ஒன்று இளமேல் அடியேங்கை உரை மார்பா நீகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆளுமகள் உரையும் திருமரபினை உடைய கணங்கள் விரும்பும் திருவேங்கடகள் உடையவனே புகழ் உலகங்களையும் அடியேயவனே என்னை அமாழ்வனே புகும்பற்ற தேவர்களும் அனைவர்களும் திருமகள் உரையும் திருமார்பினை உடையவனே புகழிடம் எதுவும் இல்லாத உடையவனாகிய உலகங்களையும் திருவடிகளின் கீழ் என்னை ஆள்பவனே சரணடைந்தேன் தேவர்களும் அனைவர்களும் விரும்புகின்ற நேயர்களிடம் எதுவும் இல்லாத உணவியவனாகிய நான் இறை உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து தனியாக அமர்ந்தேன் என் வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று தனித்து உண்டால் அமழ்ந்தும் ஒரே எண்ணத்தில் இறைவனின் மறுநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுதனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதென்று பல உள்ளங்களின் அதிர்வு பற்றி பேசுகிறது குரலில் மனிதனின் மூலையில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும் எதிர்மறை எண்ணங்களின் அதிமானுத இசை வழிபாட்டிற்கு நவீன அறிவியல் என்று என அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது மனிதனின் மூலையை ஆழ்வாய்ந்து 1000 ஆண்டுகளுக்கு எதிர்மறை எண்ணங்களை அழகாக கூறிவிட்டனர்.

அடியார்கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த வல்லுநர்கள் இறைவனை நேரடியாக தொழுவதை ஆழ்வார்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடியார்களோடு மிக அழகாக பாடுவதையே ஆழ்வார்கள். வைணவத்தில் அடியார் சூடிக்கம் என்பதற்கு மிக உயர்ந்த திருமாவையில் இறைவனை நேரடியாக உலகிருவதை விட ஆண்டாள் அவனது அடியார்களோடு

0: அந்த இசையால் அவனையே மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் பஜனை மரபில் கேட்ட பூதங்களே சிறப்பாவது. எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே பண்டிதர் முதல் தீயின் பாமரர் வரை குழந்தை முதல் பஜனை மரபின் வரை மிக அனைவரும் ஒரே பாவது. அதில் மதம் போதே சமத்துவ வேறுபாடுகள் கிடையாது. ஆகவே பண்டிதர் முதல் புரட்டாமரத்தில் குழந்தை முதலதிக்கு பெரியவர் துளசி மாலையே வரும் ஒரே குரலில் வழிபடுவதையோ பாடும் பொழுது முக்கியம் சமாம சங்கீர்த்தனம் செய்வது. ஆகவே நமது நாவிர புரட்டாசிவன் கொடுத்த மிக வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிருநாமத்தை விளக்கேற்றி வழிபடுவதை எவ்வளவு தமது திருமலவு மாசியம் நாம சனவசத்தனோடு பாடுகிறார். நமது நாவிரை மாமலை போல் மேனித மகளவாய் வரமலச் செங்கன் அவனது திருநாமர் ஏரே சொல்வது ஆயர்த்தம் தொண்டரண்டே ஆழ்வார் சுவை திருமலை யான் போயிட்டில் திரலோகம் வசாளோடு பாடுகிறார். சுவை பெறினும் வேண்டே மாமலை போல் மேனி அகவளவாய் கமலச்செங்கன் அசுதா அமரந்தீரே என்று ஏர்த்தம் உணர்ந்தே இருநாமச்சுவை நாவினாவிர யான் போய் பாடிரலோக மாணலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம் நேர்களே என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைகிறது பாடும் இன்று ஆனந்தத்தை விட எனக்கு நாம சங்கீர் இந்திரலோக பதவியை கிடைத்தாலோவின்
1: நாராயணப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாடலோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறும் மனமார்ந்த நன்றி வணக்கம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்த நாராயணப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய

மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். எண்ணூற்று பத்தொன்பது கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை கேட்பீர்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 12 தேதி.

எனவே முதலில் முழுமுத கடவுளாம் விநாயகர் பெருமானின் அருளை போற்றும் பக்திமிகும் பாடலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அவரின் அருள் கிடைக்கட்டும்.

விநாயகரை வணங்கி தொடங்கும் செயல் யாவும் வெற்றி கிடைக்கட்டும். அவருடைய அருள் நம் வாழ்வில் என்றும் கிடைக்கட்டும். வழிகாட்டும் தெய்வம் நீ சர்வேசா விநாயகர்.

நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியை போற்றி கொண்டாடும் 9 புனிதமான இரவுகளை கொண்ட சிறப்புமிக்க திருவிழாவாகும். இது 9 நாட்களிலும் அன்னை துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தேவர்களின் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்து பக்தி பாடல்களை பாடி வழிபடுகின்றனர்.

அன்னை பராசக்தியின் அருளை போற்றும் புனிதமான நவராத்திரி திருவிழாவின் மகிமையை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். சக்தியின் வடிவமாக விளங்கும் அடையன் மனமுருகி வழிபட்டு நமது குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவை என்றும் நிலைத்திருக்கும் நாம் வழிபட்டு வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல் ஜெய ஜெய துர்கா அம்மா. பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் காலச்சென்ற அம்மா சரஸ்வதி தண்டன் அவர்கள் குழுவினரும்

இந்த மங்களகரமான புனித நாட்களில் நம் அன்னியின் அருளால் நம் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பமும் அமைதியும் பெருகி அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல அன்னியை வழிபட்டு

மேமியான் மார்களே, உங்கள் பக்தி நிகழ்ச்சி தொடர்கிறது சரியாக 1:45 மணி வரை. புனிதமான புரட்டாசி மாதத்தில் நாம் கோவிந்த பெருமானின் திருவிழாவை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். கோவிந்த பெருமானின் திருவருளால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கி இன்பமும் அமைதியும் பெருகி அனைவரும்

தரும் நலமுடனும் வளமுடனும் வாழ. இதோ வரும் கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இதோ வரும் முதற் பாடல். கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் பாடல், புகழ் பெற்ற ஒரு பாடல், நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல். இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் அலைப்பாயுதே கண்ணா அலைப்பாயு.

0: அலைப்பாயுடே கண்ணா அலைப்பாயுடே மனமிகு அலைப்பாயுடே பக்தி மிகும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இவது சிறப்பு நிகழ்ச்சி, புரட்டாசி கோவிந்தன் சிறப்பு நிகழ்ச்சி எப்போதும் வருவது அடவது வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையே காலையில் ஒளிபரப்பப்பட்டது. இதோ அது உங்களுக்காக மறு ஒளிபரப்பு. ஐயா இஸ்தேவன் அவர்கள் பேசுவிருக்கும் உரை இது. நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதோ அவரை கேட்போமாக.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கையால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி. மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய் கண்டார் வழிவழி பெறோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவது இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆள்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமழ்ந்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்தி

திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை. ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருத்தியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசை தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா, ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி, மத, பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது.

ஆதி மத பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையா. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது.

0: My, this is Radio Marches.
1: Assalamu alaikum. Came to Mauritius.
2: Namaskar.
3: Shotarandariki Hudiya Purvaka Namaskaram.
4: Ungalane Varakam Monakam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசையருவி.
7: வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் மற்றும் இறைவனை பற்றிய செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக கண்ணனை போற்றும் பாடல் ஒன்றை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களை, புரட்டாசி மாதம் என்பது ஒரு முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் திருமாலுக்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகின்றது அல்லவா?

அடுத்து வரும் பாடல் நம் கிருஷ்ணா கிருஷ்ணா என முழங்கும் தெய்வீக பாடல். இந்த பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஊரில் வசிக்கும் ரங்கன் குடும்பத்தாருக்கும் ரிஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

திருமால் பக்தர்களே, இந்த மாதத்தில் நவராத்திரி திருவழிபாடு ஆரம்பமாகிறது. ஆகையால் அம்மரை போற்றும் அருமையான பாடலும் உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வாருங்கள் என வாணி ஜெயராம் குரலில் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி எந்த நுயிரே நீ அம்மா என்னும் பாடல் மூலம் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் வழங்கும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

சம் தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சண்ண சண்ண குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண தண்ணு தி தரி தாம் தண்ண தாம் ஜண்ணு தாம்.

தறிக்கிட்டதும் தாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம் தகிடதாம்